0: ஜமீம் மீரா ஒரு மதத்தும்
1: ஏரியா கோட் இலங்கு நெங்கை அனு கிளாஸ்ரூம் கினேத்தி கை அகினேத்தே கேபி செகி கோபோர் இங்க சபேத் மொல்யோதாவ